ஆளு நிகட்டன சப காலா தோஷ்ட அரேஷ்ட டரேந்தத காலா கிருபா திரேஷ்டம் ஜாஹின் ஹரி ஹோ தாக்கி தாப் தனகமோ ஹரி ஹோ ரத் சத் கர்மோ சப ஹோய் தோஷ்ட சாஸ்வ சக ந கோயி ஏக பார் ஜந்தம சம்பார கால பாஸ்தே தாய் உபார ஜேன நர நாம் திஹாரு கஹா தார்த தோஷ்ட தோக்தி ரஹா கடுக கீத்ம சரண திஹாரி